ஆதர கோ தந்த தரங்க அந்த கோ பாவே ருதர தியான ஜான சத்குரு கே கவ ஜன் பல் உனே ஜோ கவே.